0: ஆர் மேப்பாச்சு
1: இடிவினோ ஆர் ரேடியோ.
2: Ladies and gentlemen, it's traditional, man. Neo Kello.